சபிதே. ஆய்பம் சியாம்ன சக்பா சாந்தம் சியாமாச்சாரன சேரங்பா மணிப்புரி மத்தமிசை அதோம்ன தோரம் தாபிரி பசி மெகஹர்ஷா மகும் தஸ்மிக் மங்காகி எஃப்எம் சங்காய் சேனல் தகினே.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ் கி தோடும் மேம் குட் ஆஃப்டர்நூன் தரம் நோக்சரி
1: மேம் மைய கனோன் நான் போய் கொண்டேகி ரிமோட் வதானே ஐ இமான ரிய மனே யாம் பைதனி மேம் தமே பியோ ந மேத் ந மேம் குவா
0: ஹோய் ஹோய்
1: மோய் ந மேம் பதிச பங் பங் மங்கம் தரி மேம்
0: ஆ பிமோல தான மே லக பங் பிபா
1: ஆ பங் வத மாதே பைஜேகி ந
0: ஹோய் ஹோய் கேசு கைதே பஹன் பிர ஓ வரி சனா ஜகே
1: ஹோய் மேம் ஐ பஹன் ஜரக்க
0: ஹோய் ஹோய் ஹலோ ஹலோ
2: ஹலோ
0: ஹலோ
2: இன்னும் மேடம்
0: குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ்க்கு தோறோம் நேதோம்பு தரம் நோ சரி